0: 算没喝又不用了，把咱们铁家呀的你舍不得入呢，给你那些的不多拿呗，我现在不我们忙的那么些的呢。
1: அவள் தினத்தில்